0: வணக்கம் நண்பர்களே, தமிழகத்தின் தென்பகுதியில் வீரமும் தியாகமும் வரலாறும் நிறைந்த ஒரு இடம் உள்ளது. அதுதான் ராமநாதபுரம் அரண்மனை அல்லது ராமலிங்க விலாசம் அரண்மனை. இந்த அரண்மனை ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, இது சேதுபதி மன்னர்களின் பெருமையையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பையும் சுதந்திர போராட்ட வரலாற்றையும் தன்னுள் சுமந்து நிற்கும் ஒரு பொக்கிஷம். இன்றைய நாள் ராமநாதபுரம் அரண்மனையின் மறைக்கப்பட்ட வரலாறை பற்றி உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ராமலிங்க விலாச அரண்மனை தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் இருக்கின்றது. இந்த அரண்மனை சேதுபதி மன்னர்களின் தலைமைய அரண்மனையாக பல நூற்றாண்டுகளாக விளங்கியது. சேதுபதி என்றால் சேதுவின் அதிபதி என்று பொருள். இங்கு சேது என்பது இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் புராண பாலமான ராமர் பாலம் அல்லது ஆதாம் பாலம். ரகுநாத கிழவன் சேதுபதி போன்ற மன்னர்கள் ராமநாதபுரத்தை ஒரு சக்தி வாய்ந்த அரசாக உருவாக்கினர். இவர்கள் தமிழ் சமயம் கலை மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தனர். இந்த அரண்மனையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்கள். இங்கு காணப்படும் ஓவியங்கள் இராமாயண காட்சிகள், சேதுபதி மன்னர்களின் போர்க்காட்சிகள், அரண்மனை வாழ்க்கை, தமிழ் கலாச்சார நிகழ்வுகள் என பல வரலாற்று சம்பவங்களை அழகாக சித்தரிக்கின்றன. இவை தென்னிந்தியாவின் சிறந்த சுவர் ஓவியங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. இந்த அரண்மனையின் மிக முக்கியமான வரலாற்று சம்பவங்களில் ஒன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் சம்பந்தப்பட்டதாகும். 1798 ஆங்கிலேயர்களின் வரி கொள்கையை எதிர்த்து போராடிய கட்டபொம்மன் இங்கு ஆங்கிலேய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த சந்திப்பின் பின்னர் தென்னிந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது என்றும் வரலாறு கூறுகின்றது. ராமநாதபுரம் அரண்மனை தமிழ் இலக்கியம் மற்றும் கலை வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மையமாக இருந்தது. பல கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் அறிஞர்கள் இங்கு ஆதரவு பெற்றனர். சேதுபதி மன்னர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கவும் வளர்க்கவும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டனர். இன்று இந்த அரண்மனை தமிழகத்தின் முக்கிய பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாக உள்ளது. வரலாற்று ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து தமிழரின் பெருமை மிக்க வரலாற்றை நேரில் காண்கின்றார்கள். ராமநாதபுரம் அரண்மனை என்பது வெறும் கற்களாலும் சுவர்களாலும் கட்டப்பட்ட இடமல்ல. இது சேதுபதி மன்னர்களின் வீர வரலாறு, தமிழ் கலாச்சாரத்தின் பெருமை, சுதந்திர போராட்டத்தின் நினைவிடம், ஓவிய கலையின் பொக்கிஷம் என பல அடையாளங்களை தன்னில் கொண்டு இருக்கும் ஒரு வரலாற்று சின்னம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழரின் வரலாற்றை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இந்த செய்தியை உங்கள் உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு புதிய வரலாற்று பயணத்தில் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
2: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
3: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
1: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
2: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
3: Greatness and lowliness are not determined by status and wealth. They are matters of one's character.
1: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
2: அரியன செய்வோர் பெரியோர்.
3: Great people do rare deeds.
1: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதூவும் அன்று.
2: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
3: Goodness of heart is the greatest virtue.

அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னடியா
1: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுகள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெல்லாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்

கதைகள் சொல்வேன் நீ.

0: சரிதான், அவங்க தான் உங்களுக்கு பொருத்தம் போல இருக்கு.
1: மரியாதையா பேசு. யாரு நீ?
0: என் பேர் வீரன்.
1: ஓஹோ, உலக புகழ் பெற்ற புரட்சி வீரனோ? பேரை மட்டும் சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வந்த?
0: நான் துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி வந்திருக்கேன்.
1: முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
0: நான் வள்ளி மானை தேடி வரல, புள்ளி மானை தேடி வந்திருக்கேன்.
1: கேளுங்களேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்தபுரத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தாராம்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: ஆகி பெழுத்து கட்டான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரிலே. யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பகலிருந்தாமன் வரவை என்ன.

0: தாடுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: வேண்டா கத்துறத நிறுத்திட்டீங்க. நான் அப்படித்தான சொல்லுவேன், நீங்க கத்த வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு எல்லாரும் கூட ஏறிட்டு வந்தீங்க? கத்து கத்து கத்து.
2: நெப்போலியன்
1: குளத்துல குளிச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குதுப்பா.
2: இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா. தொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கண்டு.
1: மணியா யாராச்சும் வந்து அப்படியே முதுகு தேய்ச்சி விடுங்க பாக்கலாம்.
2: எங்க வரீங்க? போங்கடா. ஏன்னா முதுகுங்களா?
1: ஆ மணியா ஒரு பாட்டு கேட்டு பாடிட்டு.
3: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது.
1: வேற பாட்டே கிடைக்கலையா உனக்கு?
2: ரத்த கண்ணீருக்கு அப்புறம் நான் படமே பாக்கலீங்கண்ணா. அதுவும் இல்லாம இவனுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஜெய போட்டிருக்கானுங்க. நானும் அப்படித்தானுங்க. ஆனா மகாமகத்துக்கு மகாமகன் தானு நான் மனசரிச்சோட பேசுவேன். நீங்க குளத்துல குளிச்சீங்களா? எனக்கு கும்பகோணம் மகாமகன் ஞாபகம் வந்துருச்சுங்க.
1: ஏன்
2: இன்னும் 2 மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போடுறதுங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க.
1: நான் ஒண்ணுமே பண்ணலையாடா.
2: அதானுங்க, ஏதாவது பண்ணாதானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே.
1: ஏய் மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பேர் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம், எவன் நிறைய காசு கொடுக்கறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க.
2: சீட்டு சரிங்கண்ணா, ஓட்டு அது ஜனங்களை போடணும். அந்த காலத்துல நம்ம கட்சிக்காரங்க மட்டும்தான் கல்லோட்டு போட்டிருந்தோம். அதனால நம்ம வேட்பாளர்கள் பெருவாரியான வித்தியாசத்துல அம்மாவோமா ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் நாங்க கட்சி நடத்துறாங்க. அவங்க கள்ள ஓட்டு பின்றாங்களே. ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,56,000, பதிவான வாக்கு 5,86,000. எப்படி? அதனால ஜனங்க காலில் ஒழுகிறத தவிர வேற வழியே கிடையாது.
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே? அதைத்தான் சொன்னேன்.
2: கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம்.
1: நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா.
3: வணக்கம் அரசே. மன்னா, என்ன
2: தூங்கி விட்டேனாம்? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.
3: அப்படியா?
2: என்ன அப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும்.
4: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன் மேல் 23 புலிகேசி பராக் பராக் பராக்.
2: கவனித்தீரா?
3: எதை மன்னா?
2: இவன் பாடிய துதியை கவனித்தீரா?
3: இல்லை மன்னா.
2: நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
5: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்.
2: இப்பொழுதாவது கவனித்தீரா?
3: ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா.
2: நீரெல்லாம் ஒரு அமைச்சன், ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டானா?
6: விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை
3: வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன்.
7: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: மலர்காணின் மையாக்கி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று.
1: நெஞ்சே, மலரை கண்டு காதலியின் கண் என்று மயங்காதே.
2: Her eyes should not be compared to common flowers which all can see. The beauty of her eyes is so rare, only my loving eyes can understand that beauty.
0: முரிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுங்கண் வெய்தோள் அவட்கு.
1: தளிருடல் முத்துப்பல் நறுமணம் வேல் கண் மூங்கில் தோள் அவளுக்கு.
2: Well built physique, pearl like teeth, intoxicating fragrance, sharp eyes, shoulders like tender bamboo shoots. She is a complete woman.
0: மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையே காதலை வாழிமதி.
1: பெண்முகம் போல் ஒளிர்ந்தால் நிலவும் காதலியே.
2: If you too can shine like my beloved, O midnight moon, I may fall in love with you as well.
0: அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிப்பு நெருஞ்சி பழம்.
1: அனிச்ச மலரும் அன்னத்தின் இறகும் கூட அவள் மென் பாதத்திற்கு முள்ளாகும்.
2: Even the delicate anicham flower and the swan's soft feathers are like thorns to my beloved's tender feet.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டாள். பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை இன்று புறந்தறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இருபாலருக்குமான கல்வி கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள்.

இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக ஏன் ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதைச் சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன், பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன்டி கனமா உன்னை

0: கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உணலே இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

யோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காளித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் டாடியும் வருவான் வருவான் வருவான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்னது இது?
2: ஏட்டையா, இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன் உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா?
1: இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும். நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த குலவெறி?
2: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
1: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறேன்.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போகும். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ்களை கொண்ட ஒரு நிறைஞ்ச ஒரு பருப்பு பொடி. அது வந்து இந்த பருப்பு பொடிக்குள்ளே வெள்ளாரை, முருங்கைக்கீரை, மற்றது கருவேப்பிலை, இது மூன்று கீரையையும் ஆட் பண்ணி சேர்த்து அதை பருப்பு பொடி செய்வது நாங்கள் பயன்படுறது அப்படின்றது நீங்கள் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியும், கீரை வகை வந்து நாங்கள் அன்றாடம் உணவில் சேர்க்க வேண்டிய உணவு பொருள். கீரை இல்லைன்னு வந்து கீரை சாப்பிட்டா தான் எங்களுக்கு நிறைய சிங் கிடைக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, தினமும் ஒரு கீரை, ஏதாவது ஒரு கீரை நாங்கள் சாப்பிட்டே ஆகும்னு. ஏன்னா அன்றைய இப்போ எங்களுக்கு தேவையான அன்றைக்கு தேவையான சிங் வந்து அதாவது துத்தநாகம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்க்க போகிற மட்டும் சிலர் வந்து நம்ம ஆக்கள் வந்து பெருசாக இப்படி தினமும் கீரையை உணவில் சேர்க்கறது இப்போ குறைஞ்சு கொண்டு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர உலகம், அவசர உலகத்தில் ஏதாவது ஒரு குழம்பு ஒரு மிரக்கறி வச்சுட்டே போயிடுறாங்க. அந்த நாளில் அப்படி இல்லை, நாலஞ்சு மிரக்கறி இருக்கும், ஒரு குழம்பு இருக்கும், மீனோ இறைச்சியோ ஏதோ ப்ரோட்டீன் கட்டாயம் இருக்கு, இந்த கீரை காய்கறி கலர் கலராக எல்லாமே சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட அந்த கீரையை வந்து கறியாக சமைக்காட்டி கூட அதை துவையல் பண்ணியோ வேறு வேறு வகைகளில் சம்பல் போட்டோ இப்படி நிறைய விதமாக செய்து சாப்பிட்ருவாங்க. இந்த காலத்தில் அது வந்து சரியான குறைவாக இருக்குது. அதுலேயும் பிள்ளைகள் வந்து இப்போ கீரை சாப்பிட்றன்றது சரியான கஷ்டம். இப்போ நான் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறோம். நாங்கள் இப்போ அங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய நாங்கள் சேர்ந்து குரூப்பாக தான் போகிறது. இப்போ நிறைய வைட்ஸ் தான் வருவாங்க, வைட்ஸ், பிலிப்பீன்ஸ், மற்ற வேறு வேறு இனத்தாக்கள், கர்த்தம் கர்ப்பர் அப்படி ஒன்று வருவாங்க அவங்க எல்லாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து வார நேரம் வந்து சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. க்ரீன் தான் கீரையை, க்ரீன் தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு க்ரீன் இல்லைன்னா அதை தேடிக்கொண்டு தெரியுவாங்க. இன்றைக்கு ஹோல் டே ஐ ரியலி நீட் ஐ ரியலி ஹேவ்னு சொல்லிட்டு தெரியுவாங்க. என்ன தேடி அதை எடுத்து முதல் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறாங்க, மற்ற சாப்பாடுகள் சாப்பிட்றாங்க. அப்படி அவங்க அந்த பார்த்து பார்த்தே சாப்பிட்றாங்க. நான் பல்லோதோடவை நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன். அந்த ஒரு க்ரீன் இல்லைன்றதுக்காக இந்த அளவு பாடுபடுது. நாங்கள் கதை பெரிய கவலையே பட மாட்டேங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு அந்த பெனிஃபிட் அதில் இருக்குன்றது அவங்க தேடி தேடி சாப்பிடுவாங்க. ஒற்று நேரமாவது அவங்க சாப்பிடாட்டி அவங்களுக்கு தலைவடிச்சிடும். அதில் வந்து அவங்க வந்து சலடாக தான் சாப்பிடுவாங்க, அல்லாட்டி ஸ்பினேச் சொட்டை பண்ண ஸ்பினேச் சாப்பிடுவாங்க, அள்ளி வச்சு சாப்பிடுவாங்க. மற்ற அதில் வந்து இந்த அருகுலா லேட்டஸ் அந்த வகையிலேயாவது எடுத்து அவங்க அதை சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க, ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை விட இன்னும் ஒன்று அவங்கள நோட் பண்ணினான், ஸ்வீட் சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் ஐஸ்கிரீம் அதுகள் போய் சாப்பிட போகிறோம், ஒரு இடைவேள நேரங்களில் போய் சாப்பிட போகிறோம்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து அது சாப்பிட்றதுக்கு முதல் ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. அப்போ பேலன்ஸ் பண்ணுமாம்னு சொல்லி ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. இப்போ நாங்கள்கிட்ட ஏன் அதை ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் இதை போய் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நோ நோ நோ வி ஹேவ் டு இதுதான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த அப்படி சாப்பிடுவாங்க. நாங்கள் அவங்கள பழகத்தை நான் பார்க்குற நேரம் ஆச்சரியமாக இருக்கேன். அவங்க முக்கியத்துவமும் வந்து நிறைய என்ன சாப்பிட்றோம்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். அதுக்காக சொல்கிறேன், நாங்கள் எங்களோட உணவில் கீரை வந்து அடிக்கடி நாங்கள் பார்த்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்றவான வகையில் இருக்கணும். இப்போ பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இப்போ எங்களோட பிள்ளைகள்லாம் எடுத்து அவங்கெல்லாம் தனியாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போ வேலைக்கு போகிறது வர்றது அது அவங்களால கஷ்டம். அவங்களுக்கு கீரை சமைச்சு சாப்பிட்றன்றது கஷ்டம். இப்போ நான் இந்த பொடி தான் நான் செய்து கொடுக்குறேன். நான் இந்த பொடி வந்து உங்களுக்கு தெரியும் முருங்கலையில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு கீரையிலுமே இல்லாத அளவுக்கு 9 வகையான அமினோ அமிலங்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதை விட நிறைஞ்ச கல்சியம், மற்றது அயர்ன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை, கருவேப்பிலையிலெல்லாம் உங்களுக்கு தேவையான அயன் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. வெள்ளாரை வந்து மூளைக்கு மூளையை செயல்படுத்துறதுக்கு உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வெள்ளாறது. அப்போ இதெல்லாத்தையும் உண்டாக கலந்து ஒரு பொடி மாதிரி செய்தால் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே இது போயிடும். வாய்க்கில் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஒரு கொஞ்சம் சோத்தோடு நீங்கள் குழச்சி சாப்பிட்டாலே உங்களுக்கு அன்றைக்கு தேவையான அளவான கீரை இது கிடச்சிரும். இப்போ எங்களோட மகள் வந்து நான் செய்து கொடுத்தா அவள் பாஸ்டாக்கு கூட போட்டு சாப்பிட்றாள் அதை. ஏன்னா நான் சொன்னேன் தலைமுடிக்கு நல்லம் ஓசோ உங்களுக்கு நிறைய தலைமுடிக்கு நல்லம் ஓசோ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு இந்த குக்கில் போடுற பொருட்கள் வந்து வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னெல்லாம் உங்களோட அன்றாட தேவைக்கான கல்சியங்கள் அதில் இருந்து கிடைக்கும். நிறைய நிறைய சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. சண்டைக்கு சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி கூட நல்லா சோறு சமைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ சூடாக்கிட்டு ஊற்றிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலே போதும். என்ன ப்ரோட்டீன் இருக்குது, கல்சியம் இருக்குது, அயன் இருக்குது, எல்லாமே இருக்குது அதுக்குள்ள. ஒரு சோ உங்களுக்கு தேவை டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு உரைப்பு எல்லாமே இருக்குது. என்ன இது நல்ல பயனுள்ள ஒரு பொடி நான் இன்றைக்கி சொல்லித்தாரேன். தயவுசெய்து செய்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மினக்கட்டு செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் பாவிக்கலாம். பிறகு திரும்ப ஒரு நாள் செய்யலாட்டி கொஞ்சம் கூட செய்து பாவிச்சாலே போதுமானது. இதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வல்லாரக்கீரை நல்லா இறுக்கி அமர்த்தி எடுக்கிற மாதிரி ரெண்டு கைப்பிடி, முருங்கைக்கீரை உதுத்திட்டு அந்த இலையெல்லாம் உதுத்திட்டு கழுவிட்டு உதுத்தி எடுத்து முருங்கைக்கீரை வெள்ளாரக்கீரையும் கழுவி ஒரு உலர்த்தி வைக்கிறது, அதே மாதிரி முருங்கைக்கீரையும் உதுத்தினது ரெண்டு கைப்பிடி, அதே மாதிரி கருவேப்பிலை கருவேப்பிலையும் ரெண்டு கைப்பிடி, அதாவது 10 நெட்டு கருவேப்பிலை எடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய இலையாக இருக்கிறது எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு ரெண்டு கைப்பிடி, அப்படி 10 நெட்டு எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு உளுந்து 75 கிராம், துவரம்பருப்பு 75 கிராம், கொள்ளு அது வந்து 150 கிராம். இது வந்து ஓசோ வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு எங்களை உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி லீனாக இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும். செத்த மிளகாய் 7-8, அது எங்களோட உரைப்புக்கு தகுந்த மாதிரி இல்லாட்டி உரைப்புக்கு குறைஞ்ச மாதிரி நீங்கள் அதை எதுவும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் சீட்ஸுகள் எடுத்து விட்டிங்கன்னா உரைக்காது. மிளகு 1 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு வந்து 1 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, மற்றது இதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய். இப்போ செய்முறையை பார்ப்போம். செய்முறை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக வறுக்கணும். ஆனால் இந்த செய்கிறதுக்கு முதல் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வெள்ளாரையெல்லாம் நீங்கள் முதல் நாளே கழுவி ஒரு பேப்பரில் போட்டு உலர்த்திட்டு பிறகு ஒரு தட்டுலேயோ எதுலேயோ போட்டு இப்போ குளிருக்குள்ள கூட நீங்கள் உங்களோட டேபிள்லேயோ அல்லது ஹீட்டருக்கு பக்கத்துலேயோ வச்சு விட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அண்டிரவே அது காஞ்சிரும், வடிவாக உதுந்தி வார மாதிரியே வந்துடும், நல்ல முறுமுறுப்பாகவே வந்துடும். முருங்கைக்கீரையெல்லாம் டக்கண்டே காஞ்சிரும். இப்போ கருவேப்பிலை கூட எல்லாமே நான் வந்து இப்போ குளிருக்குள்ளலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் செய்வேன், ஆனால் டக்கண்டு காஞ்சிரும் அது. அதன் வடிவாக நீங்கள் காய வச்சு வச்சுக்கொள்ளுங்க முதல் நாள், அந்த நிழலில் காஞ்ச மாதிரி வரும். ஆனால் அது அதே போதும் உங்களுக்கு. என்ன நாங்கள் திரும்ப வறுக்க போகிறோம், நல்லா காஞ்சிருக்கும் அது. இப்போ நீங்கள் முதல் உளுந்த வருங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு, அதால் தான் நான் சொல்கிறேன். உளுந்த முதல் வருங்க, நல்ல கோல்டன் கலராக வரட்டும். அதுக்கு பிறகு எடுத்து இறக்கி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கோல்டன் கலர் இன்னும் அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக வந்துடும். அதுக்கு பிறகு கொள்ளு, அதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வறுக்கணும். அதுக்கு பிறகு துவரம்பருப்பு சேம் திங். பிறகு மிளகும் சின்ன சீரகம், முதல் மிளகை வருங்கோ, மிளகு வறுத்து இந்த கொஞ்சம் சாதுவாக பொறிஞ்சி தக்கறக்கன்னு வர்ற நேரம் சீரகத்தை போடுங்கோ, போட்டு நெருப்பை குறைச்சி தான் வச்சு நீங்கள் செய்ய வேணும். அப்போ வடிவாக அதையும் வறுத்துருங்கோ, மிளகு கொஞ்சம் வடிக்க தொடங்கினோடனே சீரகத்தையும் போட்டு வறுக்கைகளை பொறுக்கு பொறுக்கன்னு கேட்கும் உங்களுக்கு சத்தம் பொறுப்புரெண்டு கேட்கும். அந்த நேரம் அதையும் இறக்குங்க, அல்லது வாசம் வரும் அந்த நேரம் இறக்கிடுங்கோ அதையும். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இதுலேயே போட்டுங்க, ஒரு தட்டுலேயே போட்டுக்கொள்ளுங்க, ஒரு பரந்த தட்டில் போட்டு ஆற விடுவோம். அது பிறகு செத்த மிளகாயை ஒரு கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அதையும் அப்படியே வறுத்தடுங்க. நான் இதில் சொல்ல மறந்து போனேன், உள்ளி ஒரு 8-10 பல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதையும் நீங்கள் செத்த மிளகாயையும் அதை நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு அந்த பொரிஞ்சு கொண்டு சொல்லி இந்த பொரிஞ்சும் வறுத்தும் அந்த அந்த மாதிரியாக இருக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கணும், பொரிஞ்ச மாதிரியும் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அதை வறுத்தெடுக்க வேணும். அதுக்கு பிறகு பெருங்காயத்தை வருங்க, பெருங்காயம் வறுத்தெடுத்துட்டு அதையும் அது பொரிஞ்சு வர வேணும். அப்போ தான் அது நல்லா அறப்படும், பொரிஞ்சு வரையில. அதுக்கு பிறகு கல்லுப்பு அதையும் வறுத்தெடுங்க. பிறகு உள்ளியை ஸ்லைஸ் பண்ணுங்க, அல்லது நல்லா தட்டிட்டு, நான் தட்டிட்டு தான் நான் அதை பொறிச்ச எடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு அதை நல்லா வறுத்தெடுங்க. வடிவா எடுத்து நல்லா எல்லாத்தையுமே ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க. பிறகு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நீங்கள் கருவேப்பிலையை வறுங்க. அதுக்கு பிறகு வெள்ளாரையும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வறுக்கலாம். வறுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு பிறகு முருங்கலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வறுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். என்னென்னா அது டக்குனு கருக பார்க்கும், என்ன சரியான தின்னான இலை கருக பார்க்கும். அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் ஆறட்டும். இந்த கீரை வகைகளை வேறையாக வச்சுக்கொள்ளுங்க. மற்றது எல்லாத்தையும் ஒண்டா போட்டு நல்ல பவுடர், ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி அதை அரைஞ்சி வரைக்கல. அப்புறம் திரும்ப இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு உண்டாவே சேர்த்து அரைச்சிருங்க. வடிவா அரைச்சி கலந்து நல்லா கலந்துருவணும். கலந்தா பிறகு அப்போ தான் எல்லா இடமும் உப்பு பரவும். நல்லா பறந்தா பிறகு அந்த அரைச்சதை நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி ஆற விடுங்க. ஆற விட்டா பிறகு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கண்டா, தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லா குவிச்சு எடுத்து அதை ஒரு ஒரு குப்பிடி சோறுக்குள்ளே சுட சோறுக்குள்ளே போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ, சுத்தமான நல்லெண்ணெயோ நீங்கள் சூடாக்கிட்டு சுடச்சுட அதுக்கு மேலே ஊற்றிட்டு அதை குழச்சி சாப்பிடும். இதே உங்களுக்கு ஒரு பிடி சாப்பிட்டாலே உங்களுக்கு இவ்வளவு சத்தும் அந்த ஒரு ஸ்பூனுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டெய்லி நீங்கள் அதை சாப்பிடக்கல இன்டேக் பண்ணிக்கல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களோட தலைமுடிக்கு நல்லா, உங்களோட மூளை வளர்ச்சிக்குன்னு எல்லாம் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதை விட நாங்கள் எக்ஸஸ் ஃபேட்டாக இருந்தோம்னு சொன்னாலாம் லூஸ் பண்ணணும், வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிற நாங்கள் எல்லாம் இதை எடுத்து கொள்ளு போட்டு நாங்கள் செய்தோம்னா, என்ன கொள்ளை நாங்கள் அவிச்சு இந்த ரசம் வச்சோ அல்லது அந்த ஊரை போட்டு அவிச்சு குடிக்கிறது எல்லாமே ஆக்களுக்கு ஒவ்வொரு பேருக்குமே கஷ்டம். அதை விட இதை அப்படியே செய்து வச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்களை அறியாமலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்களே எக்ஸஸ் ஃபேட் போட விடாது, எங்களை லீனாகவே வச்சுருக்கோம். இந்த குதிரை வந்து இந்த கொள்ளு கொடுப்பாங்க, ஏன்னு சொன்னால் அதை லீனாக வச்சுருக்கிறதுக்காக. எந்த குதிரையும் பாருங்க நல்ல கொள்ளு கொழுண்டு கொளுத்து இருக்காது, லீனாக வச்சுருப்பாங்க. என்னென்னா கொழுக்கா விடாமல் இந்த கொள்ளு வந்து அதை பாதுகாத்து கொள்ளும். அதுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு இது வந்து இந்த கொள்ளு. ஸோ அந்த கொள்ளு நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மெலியக்கூடாது நாங்கள் இருக்கிற காரணம் நினைக்கிறார்கள், கொள்ளை தவித்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்தையும் அதோட ஒரு பாசி பருப்பும் கொஞ்சம் சேர்க்கலாம். நீங்கள் வேறு பருப்புகள் எதுவும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணலாம். இது இந்த சூப்பரான ஒரு நல்ல ஹெல்த்தி பெனிஃபிட்டான ஒரு சூப்பர் பொடி ஒன்று இன்றைக்கி சொல்லி தந்துருக்கேன் உங்களுக்கு. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் பெனிஃபிட்ஸ்கள் நிறைந்த பருப்பு பொடி செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவையர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: பாட்டாவே படிச்சிட்டியா? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இடியடிக்கும் இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: குடி, இந்த கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்க.
1: வேண்டாம் குடி, யாராவது பாத்திர போறாங்க.
0: ஐயோ, குடிக்கலையா? குடிச்சிருக்கல கட்டிக்க.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

0: போலீஸ் அம்மக்கிட்டையா இருக்காரு, பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா? நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
1: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
1: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்

பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசினாலும் பிடிக்குது, இவர் பேசினாலும் பிடிக்குது, அவன் பேசினாலும் பிடிக்குது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இந்த மக்களும், விவசாயிகளுக்கு துரோகம் பண்ற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு

0: ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? ஃபோன் அப்பாட குடி.
2: குடுதா.
0: இந்தப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆஃபீஸர்னா
1: ஹீரோன்னு சொல்றாம்பா.
2: அப்படியா?
3: ம்.
2: அவன் ஹீரோவா என்னடா பண்ணுவான்? ம், கெட்டவங்களை அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ்ஜு மூளை கெட்டவங்களை போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
4: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா.
4: அந்த பக்கம் அங்க பாரு.
2: ஏய்
4: ஏய் குண்டடி கீழ வந்து போடி.
2: நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாரா அப்பாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. அப்பா பாவம் இல்ல மா.
2: பாவம்
3: அம்மா வாங்கிக்கோ. ஏய்
1: மாரா நீ சாப்பிட்டியாடா?
5: ஓகே நீ சேவ போயிட்டு வா. ஜாக்கிரதையா இரு. ஓகே. ம். நீங்களும்.
1: ஓகே.
5: நான் வச்சிடறேன். ஆ ஓகே.
6: தாங்க சாப்பாடு.

0: பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டு கூப்பிடணும், அவள் தானே, கூட்டு போற, போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி. ஏ இரு, இங்க பாரு, இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன, பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றேன்னு போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு
2: பப்பா மாதிரி
1: புடிச்சிருக்குன்னா புடிச்சு சொல்லு.

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கி இல்லை பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சி பேசிட வேணாம்,
2: கண்ணை பார்க்கறதே
1: பேசுதடி.
0: கிரியாலயத்தூர் ரொம்ப பண்ண

நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆகஸ்ட் 24 மற்றும் 31 இடம்பெற்ற உலக முக்கிய செய்திகள் இதோ. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக உங்களுக்காக இந்த வாரத்தின் மிகப்பெரிய சர்வதேச செய்தியாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மீண்டும் நேரடி இராணுவ தாக்குதல் ஆரம்பமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 31 ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் பகுதியில் ஈரானின் ஏவுகணை தளங்களை அமெரிக்கா தாக்கியது. அதற்கு பதிலாக ஈரான் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. இதனால் ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த மத்திய கிழக்கு நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் மிக முக்கியமான கடல்வழி என்பதால் இந்த மோதல் உலகளாவிய எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஈரான் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோமஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. 45 எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக அபராதம் அல்லது பறிமுதல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. ஈரான் இந்த கடல்வழியை மீண்டும் முழுமையாக திறக்க சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதன் விளைவாக எண்ணெய் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, விமான எரிபொருள் விலை மீதான அழுத்தம், உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயமும் இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கவலையை தெரிவிக்கின்றனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவின் மத்தியஸ்தின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு 2027 கோடி வரை இருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மின்சார மற்றும் எதிரி சக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தைக்கான முயற்சி, மறுபுறம் போரின் தீவிரம் என நிலை தொடர்கின்றது. இமயமலை பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய மண் சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் நேபாளம் சீனா எல்லைப் பகுதியை பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருக்கிறார்கள் மற்றும் 500 மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனிப்பாறை உருகல் காரணமாக உருவான ஏரியின் நீர்மட்டம் அதிகரித்ததால் மற்றொரு பெரிய வெள்ள அபாயம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 29 அன்று அந்த அபாயம் குறைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெய்டியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பாதுகாப்பு நிலைமை இன்னும் மிக மோசமாக உள்ளது. ஆகஸ்ட் 24 அன்று தலைநகர் போர்ட்டோ பிரின்ஸ் அருகே இடம்பெற்ற மோதலில் குறைந்தது 47 பேர் கொல்லப்பட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 24 அன்று அமெரிக்கா சிரியாவை ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் டெரரிசம் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறது. இந்த நடவடிக்கை சிரியாவின் சர்வதேச முதலீடு மற்றும் பொருளாதார முயற்சிக்கு முக்கிய தடையாக இருந்த ஒன்றை அகற்றுகின்றது. அதே நேரத்தில் சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையேயான அமெரிக்க மத்தியஸ்தத்தின் பதற்றத்தை குறைக்கும் பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுகின்றது. தாய்வான் அதிகாரிகள் சீனாவுக்கு AI சேவரை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதாக கூறி 9 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றனர். இதில் நிவிடா மற்றும் சூப்பர் மைக்ரோ நிறுவனங்கள் தொடர்புடைய ஊழியர்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான வர்த்தக போட்டியும் இந்த வாரம் முக்கிய செய்தியாக இருந்தது. சீனாவின் அதிக உற்பத்தி திறன் தொடர்பாக குற்றச்சாட்டலின் அடிப்படையில் சீன பொருட்களுக்கு 7.5% வீதம் வரி விதிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்ததாக ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதன் பின்னணியில் ட்ரம்ப் தொடர்புகள் மற்றும் இரு நாடுகளின் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் குறிப்பிட்ட தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழியை கண்டுபிடிப்பது. பங்களாதேஷ் சைனாவிடமிருந்து J-10CE ஃபைட்டர் ஜெட் மற்றும் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. இது தெற்காசியாவின் பாதுகாப்பு சமன்பாட்டில் புதிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பதற்றம் உலக சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் எண்ணெய் விலை உயர்வை பொறுத்து பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் தொடர்பான அச்சம் காரணமாக உலக பங்கு சந்தைகளில் அழுத்தம் ஏற்படுத்தியிருக்கின்றது. லியோனல் மெஸ்ஸி சர்வதேச கால்பந்தாட்டத்திலிருந்து ஓய்வு பெறுகின்றார். ஆகஸ்ட் 31 அர்ஜென்டினா ரசிகர்கள் லயனல் மெஸ்ஸிக்கு நன்றி தெரிவித்து உணர்ச்சி பூர்வமான விடை கொடுத்தனர். பல ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியின் முக்கிய முகமாக இருந்த மெஸ்ஸி சர்வதேச கால்பந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். சரி இணையர்களே, இது இந்த வாரத்துக்குரிய முக்கிய தகவல்கள் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக உங்களுக்கு கொண்டு வந்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.